0: ஓ தம்மா தம்மா, பாப்பா தான் தரிசன சர்வானமே எகேக்கயா. ஓ அஜி சாப்பாஜ் மசா. ஓ தாதா ஆ சர்க்கா சர்க்கா. ஓ பாப்பா உன்சு பாக்கி.
1: ஆ தன்யாத் பேட்டே தன்யாத், யாத் மாச்சி ஆயிஷாச்சி கமாயி ஓதி.